0: சமதாய வருடாந்த மகோத்சவத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி வைரவர பூஜை நடைபெற உள்ளது. தம்பிலுவில் கழுதாவளை ஸ்ரீ சிவலிங்க பிள்ளையார் ஆலய வருடாந்த சடங்கு உற்சவத்தில் இன்றைய தினம் 9ஆம் நாள் திருவிழா நடைபெற உள்ளது. இதே போன்று உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறவுள்ள சமய சமூக கலை கலாசார பாடசாலை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை சக்தியின் நாட்குறிப்பு தபால் பெட்டி இலக்கம் 75 தெப்பானம பன்னிப்பிட்டி என்ற முகவரிக்கும் 0723854 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள்.
1: சக்தியின் நாட்குறிப்பு.

இந்த அளவில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சக்தி கூட நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, பயன் பெற்றிருப்பீங்க, உங்க வாழ்க்கைக்கு எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெற போறேன். இந்த நாள் உங்கள் வசமாகட்டும், நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடட்டும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், சிரித்த முகத்தோடு செயல்படுங்க. தொடர்ந்தும் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு ஷெல்டன் ஆண்டனி இணைந்திருப்பார். மீண்டும் சந்திப்போம், அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹர்ஷிகா. நன்றி நேர்களே.

நம்பிக்கையின் முதல்வன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தின் வாயிலாக நாம் சந்திக்கின்றோம். சோமரத்னவிடம் விசாரணை நடத்தி ஏனைய புதைக்குழிகளை கண்டறியுங்கள், அரசாங்கத்திடம் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கோரிக்கை என்றொரு தலைப்புச் செய்தியுடன் இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியாகியுள்ளது. அதேபோன்று பொது மன்னிப்பு வழங்கினால்தான் அவர் உண்மைகளை கூறுவாராம், சோமரத்ன ராஜபக்சே விவகாரம் தொடர்பில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு என்றொரு செய்தியும், வாயினால் மட்டுமே சலே சாப்பிடவில்லை, போராட்டம் அர்த்தமற்றது என்கிறார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்றொரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக வெளியாகியுள்ளன. அதேபோன்று ஹோமுஸை மீண்டும் மூடியது ஈரான், இன்று பேச்சு சாத்தியம் என்கிறார் வான்ஸ் என்றொரு செய்தியும், புரிந்துணர்வு உட்பட மூன்று நிபந்தனைகளை ஏற்க தயார், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தமிழரசு கட்சி கடிதம் என்றொரு செய்தியும், கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 11,790 பேர் 9 பாடங்களிலும் ஏசித்தி, 73.16% வீதமானோர் உயர்தரம் கற்க தகுதி, 7,419 பேர் எந்த ஒரு பாடத்திலும் சித்தியடையவில்லை, 314 பேரின் பெறுபேறுகள் இடைநிறுத்தம் என்றொரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகை முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையை பார்த்தோமானால், செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தவறிழைத்த ராணுவத்தினர் எவராயினும் விசாரிக்க தயார், ஆதாரங்களை சமர்ப்பித்தால் நீதியான விசாரணை என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதி என்றொரு தலைப்புச் செய்தியுடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகை வெளியாகியுள்ளது. அதேபோன்று தமிழர்களினி இரண்டாம் தர பிரஜைகள் அல்லர், கிளிநொச்சியில் நீதி அமைச்சர் ஹர்ஷன தெரிவிப்பு என்றொரு செய்தியும், செம்மணியில் புதிதாக 7 எலும்புக்கூடுகள், இதுவரை 394 எலும்புக்கூடுகள் அடையாளம் என்றொரு செய்தியும், சர்வதேச விசாரணை வேண்டும் கஜேந்திரகுமார் வலியுறுத்தல் என்றொரு செய்தியும் அவருடைய புகைப்படத்துடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோன்று நாட்டை இரண்டாக பிளக்க கடும் முயற்சி, ஜேவிபி ஸ்தாபக தலைவர் ரோஹன விஜய் வீரவின் மகன் கூறுகிறார் என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. இந்திய அரசுடனான உறவை நாம் பலப்படுத்த வேண்டும், தமிழ் கட்சிகளிடம் முன்னாள் எம்பி சிவசக்தி ஆனந்தன் வலியுறுத்து என்றொரு செய்தியும், அடுத்த இலக்கு சசீந்திர ராஜபக்சவா குற்றப்பத்திரிகை தாக்கல் என்றொரு செய்தியும்,

0: எரிபொருள் விலை குறையவில்லை, வாழ்க்கை செலவு அதிகரிக்கிறது, நலின் பண்டார எம்பி கடும் சாடல் என்றொரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக வெளியாகியுள்ளன. இதனிடையே செம்மணி அடையாளம் காணப்படும் எலும்புக்கூடுகள் மதக்கிரியைகளுடன் மீளடக்க முடிவு, காணாமற் போனோர் அலுவலகத்துக்கு புத்துயிர், மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதில் உறுதி என்றொரு தலைப்புச் செய்தியுடன் இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகியுள்ளது. அதேபோன்று நான்முயா பதுளை ரயில் பாதை மீள் புனரமைக்கப்பட்டு நேற்று சேவை ஆரம்பம் என்றொரு செய்தியும், அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, டிரம்பின் பிரதிநிதி சுவிஸ் பயணம், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்த நிறுத்தத்துக்கு இணக்கம் என்றொரு செய்தியும், பாடசாலை கேன்டீன்களில் தடை, பட்டிஸ் கட்லட் இனிப்பு பானங்கள் விற்க தடை என்றொரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. இவை இன்றைய மிக கிடைத்த பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. மற்றும் ஒரு தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தின் வாயிலாக நாம் சந்திப்போம். வணக்கம்.
1: The morning brief.
2: தேசத்தின் குரல்.
3: வழங்கியது
4: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

0: சக்தி எஃப்எம்
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்
2: வழங்குவது. அவசர பண தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
3: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.

0: இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் சுவிட்சர்லாந்தில் இன்று சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். சுவிட்சர்லாந்தில் உள்ள பகன்ஸ்டாக் நகரில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதற்காக ஈரான் சபாநாயகர் முகமது கலிபாஃப் மற்றும் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் சுவிட்சர்லாந்தை சென்றடைந்துள்ளனர். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் உள்ளிட்ட குழுவினர் சுவிட்சர்லாந்து நோக்கி புறப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே அண்மையில் எட்டப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப மட்டத்தில் விடயங்கள் குறித்து இங்கு விவாதிக்கப்பட உள்ளன. அவற்றில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்துதல், பொருளாதார தடைகளை நீக்குதல் மற்றும் ஹோமோஸ் நீரிணையின் கடல்சார் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகியவை இந்த பேச்சுவார்த்தைகளில் உள்ளடக்கப்பட உள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக்குவதற்கு பாகிஸ்தானும் கட்டாரும் மத்தியஸ்தர்களாக செயற்பட உள்ளன. இதனிடையே இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஈரான் ஹோமோஸ் நீரிணையை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுகின்றமையினால் ஈரான் முன்னெடுக்கும் முதல் பதிலடி இதுவெனவும், லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தால் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
3: நீங்கள் முதல் தடவையாக வேலைக்காக வெளிநாடு செல்லும் போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வதற்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் தொடர்பில் கவனம் செலுத்தினால் குறிப்பிட்ட வயதில்லைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாயமானதாகும். பணியகத்தில் பதிவு செய்ததிலிருந்து 6 மாதங்கள் வரை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் விசா அல்லது நுழைவு அனுமதி, சேவை ஒப்பந்த பத்திரம், வெளிநாட்டு அனுபவம், உள்ளூர் அனுபவம், நிறுவன பயிற்சி, தொழில்முறை சான்றிதழ், பணியக பயிற்சி தொடர்பான உறுதிப்பத்திரம், 45 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு குடும்ப பின்னணி அறிக்கை என்பன சமர்ப்பிக்கப்படல் வேண்டும்.
4: கனவு மேம்பட
5: குறுக்கு வழியில் செல்லாமல், சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றமடைந்து தவறான பாதையில் செல்லாமல், உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
1: விளையாட்டு செய்திகள்.
2: நான்கு முறை உலக சாம்பியனான ஜெர்மனி இந்த ஆண்டு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் சூப்பர் 32 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. ஐவரி கோஸ்ட் அணிக்கு எதிரான போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த வாய்ப்பை உறுதி செய்தது. போட்டியின் முதல் பாதையில் ஐவரி கோஸ்ட் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்தது. பின்னர் போட்டியின் 68வது நிமிடத்தில் ஜெர்மனி ஒரு கோல் அடித்தது. அதைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட மேலதிக நேரத்தில் ஜெர்மனி தனது வெற்றிக்கான கோலை அடித்தது. சப்ஸ்டிடியூட் பிளேயராக களமிறங்கிய டெனிஸ் உண்டாவ் அந்த வெற்றி கோலை அடித்தார். அனைத்து போட்டிகளையும் 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் உத்தியோகபூர்வ உள்நாட்டு ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றுள்ள சிறிச ஊடக வலையமைப்பின் சிறிச டிவி மற்றும் டிவி ஒன் தொலைக்காட்சிகள் ஊடாக நீங்கள் நேரலையாக காணலாம். கேடு விளையாட்டுச் செய்திகள். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். IMF பிரதிநிதிகள் எதிர்வரும் 24ஆம் தேதி நாட்டுக்கு விஜயம். எரிபொருள் QR முறைமை நீக்கப்பட மாட்டாதென இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. 90% விவசாயிகளுக்கு சிறுபோக உரமானியம் வழங்கப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் அறிவிப்பு. டெங்கு நுழைவு பெருகும் அபாயமுள்ள இடங்களை கொண்ட 263 பாடசாலைகள் அடையாளம். அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகள் இடையே சுவிட்சர்லாந்தில் இன்று சமாதான பேச்சுவார்த்தை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.
1: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்
1: வழங்கியது
2: அனைவருக்கும் கரம் தந்த பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங் நம்பிக்கையின் முதல்வன்.

0: நேய சொந்தங்களுக்கு அன்பான காலை நேர வணக்கம். சக்தி வீக்கெண்ட் பிளாக் பாஸ்டர் வணக்கம் தாயகம் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் உள்ளங்களுக்கும் இதர பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அத்தனை சொந்தங்கள் உறவுகளுக்கும் இனிமையான நல்வாழ்த்துகள். நீங்களும் வாழ்த்துக்களை காலை 8 மணி வரை பகிர்ந்து விடலாம். இதே நேரத்தில் இன்றைய தினம் தந்தையர் தினம். தன்னுடைய கனவுகளை ஒதுக்கி வைத்து நம்முடைய கனவுகளுக்காக உழைத்தவர், தன்னுடைய வலிகளை மறைத்து எங்களுடைய சிரிப்பை ரசித்தவர், வார்த்தைகளால அன்பை சொல்லாம செயல்களால அன்பை உணர்த்துபவர் தான் அப்பா. எனவே இன்றைய வணக்கம் தாயகத்தில் நீங்கள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை அப்பாக்களை பற்றி பேசுவதற்கு தயாராகுங்க. இதே நேரம் நீங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 07 0 7 2 8 3 8 5 4 0 அலையுங்க 0 1 1 2 8 3 8 5 4 0. இப்போ யார் வந்து என்ன சொல்ல போகிறாங்க கேப்போம்.
1: பச்சை கிளி பச்சை அம்மா
2: பயப்படுவீங்க.

0: தலைப்புச் செய்திகள்.
1: நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் பெரும் பகுதியில் வீசி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்சில் மதுபான நுகர்வுக்கு பகுதியளவு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
0: மடுத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்.

0: സ്പോർട്സ് ഫ്ലാഷ് ഫ്ലാഷ്
1: സ്പോർട്സ് ഫ്ലാഷ് കൊണ്ടുവരും വിളയാട്ട് ചെയ്തികളെ പാർക്കലാം. മുതലിൽ ഇന്ത്യ മറ്റും ആഫ്ഗാനിസ്ഥാൻ അണികൾക്കിടയിൽ നടന്ന സർവദേശ ഒരുനാൾ ക്രിക്കറ്റ് പോട്ടിയിലെ നേരെ മൂന്നാമത് പോട്ടിയിലെ ഇന്ത്യ അണി വെറ്റി പെറ്റിരുന്നതായി കുറിപ്പെടുത്തക്കത് 9 wicketsകളാൽ. എനവേ இந்த வெற்றியின் மூலமாக 3-0 என்ற அடிப்படையிலே இந்த தொடரை கைப்பற்றியிருக்கிறது இந்திய அணி. இந்த மூன்றாவது போட்டியிலே முதலில் திருப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவர்களில் 218 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. ஹஸ்மதுல்லா சகிதி 102 ஓட்டங்களையும் அசமதுல்லா ஒமர் ஜாய் 50 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். எனவே 219 என்ற வெற்றியிலக்கை நோக்கி திருப்படுத்தாடிய இந்திய அணி 28.4 ஓவர்களில் 1 விக்கெட்டை மாத்திரமே இழந்து வெற்றியிலக்கை அடைந்தது. இதில் வந்து ஜஸ்வி ஜெய்ஸ்வால் 110 ஓட்டங்களை பெற்றிருந்தார், ஆட்டம் இழக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா 79 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்துவீச்சிலே இந்திய அணியின் சார்பாக பிரசீத் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்ட நாயகனாக தெரிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது, தொடரையும் கைப்பற்றியது 3-0 என்ற அடிப்படையில். அடுத்து இன்னொரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடர்பானது. இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கு. நேற்றைய 4-ம் நாள் ஆட்ட நேர முடிவின் போது இங்கிலாந்து தன்னுடைய 2வது இன்னிங்ஸிலே 182 ஓட்டங்களை பெற்றிருந்தது, 5 விக்கெட்டுகளை இழந்து. இன்னும் 281 ஓட்டங்களை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இங்கிலாந்து. நியூசிலாந்து தன்னுடைய முதல் இன்னிங்ஸிலே 391 ஓட்டங்களையும் 2வது இன்னிங்ஸிலே 362 ஓட்டங்களையும் பெற்றிருந்தது. இங்கிலாந்து தன்னுடைய முதல் இன்னிங்ஸிலே 291 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக துடுப்பாட்டத்தில் பார்க்கிற பொழுது நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸிலே பெற்றிருந்தது 391 ஓட்டங்கள், கிளென் பிலிப்ஸ் 100 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தின் 2வது இன்னிங்ஸிலே ஹென்றி நிக்கலஸ் 121 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். தற்போது 2வது இன்னிங்ஸிலே இங்கிலாந்து துடுப்பிடித்து ஆடுகிறது. ஜோய் ரூட் இவர் வந்து 75 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே இன்றைய நாள் நிறைவு நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 5வது நாள் 281 ஓட்டங்களை பெற வேண்டும் இங்கிலாந்து வெற்றிக்கு, 5 விக்கெட்டுகள் மாத்திரமே கைவசம் இருக்கிறது. அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண உதைபந்தாட்ட தொடரிலே நேற்றைய தினம் நடந்த போட்டியில் பிரேசில் மற்றும் ஹைட்டி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பிரேசில் 3-0 என்ற அடிப்படையிலும், நெதர்லாந்து ஸ்வீடன் அணிகளுக்கு இடையில் நடந்த போட்டியில் நெதர்லாந்து 5-1 என்ற கோல் அடிப்படையிலும் வென்றது. துருக்கி பரகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பரகுவே 1-0 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி கொண்டது. ஸ்காட்லாந்து மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற அடிப்படையிலும், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஐக்கிய அமெரிக்க அணி 2-0 என்ற அடிப்படையிலும் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து இன்னொரு போட்டி ஜெர்மனி மற்றும் ஐவரி கோஸ்ட் இந்த அணிகளுக்கு இடையில் நடந்த போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த விளையாட்டு தகவல்களோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ்.
0: Sports flash.
2: Ah, ah, ah. Ну, в общем, мы это самое.

பக்தர்களுக்கு பாவையர்கள் குரல் ஜொலிக்க பரமதேவன் தந்துவிட்டார் இணைய வானொலி கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.